0: சமீம் மீரா ஒரு மதத்தும் திருப்பி
1: ஏரியா கோட் இலாங் உன்னெங்கை அனு கிளாஸ்ரூம் கினேத்தி கை அகினேத்தே கேபி செகி குபோர் இங்க சொபேத் மொல்லியோ தாவர்னு தீ